0: லீக்குதுமே மாமா
1: லீக்குதுமே வந்து பேசுற
0: லீக்குதுமே லீக்குதுமே லீக்குதுமே மாமா
1: ஏய் பாரு வாட் கம்க்கியோ
0: லீக்குதுமே லீக்குதுமே லீக்குதுமே மாமா
1: ஏய் ஒன் லீக்குமே சாஸ் மார்க்கெட் நபிதே ஏன் சமஸ் சமரா ஸ்டக் டேண்டே
2: ஐ கான்ஷிக்கே லீக்குமே சாஸ் எக்ஸ்ட் கோமிக்ரா மே கான் எக்ஸ்ட் கோமிக்ரா யோய்க்க ஏய் லா லோ லோ லா லோ லோ ஏய் லா லோ Fader, jeg suger jo i det her, men heldigvis har jeg et reinstyr, så du kan bli med og...
0: Gi meg, mann. Gi meg, baby. Skal vi gi ned i solnedgangen? Gi meg, mann. Gi meg, baby. Skal vi gi ned i solnedgangen? Gi meg.